0: அது சரி சிறந்த யோசனதா நல்லதொரு பெரிய சிந்தனதா
1: இன்னும் மலையா
2: நாளை கோலம்பு கோலம்பு நோக்கி கட்டிகள் தூக்கி கட்டிய போரின் சாரி நாம் சீறி பயணம்

0: ஐ ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்லாக் பெறுவோம் ஜாக்பாட் பிறகிந்த பட்டணம் சொந்தமாக்கி தொட்டி கட்டுவோண்டா
1: ஐ ஐ நோட்டு திகள் தூக்கி கட்டிய போரின் காரே நாடு நிச்சு சீறி பயணம்ல
2: രശ്മി ഹാപ്പി ഹോം ഗാനമഞ്ജരി ഇഷ്ടം പോലെ പാട്ടുകളുമായി.